0: மாதா கொண்டுருவது மறைக்கு ஆனா இந்தியா கொடுமை ஓய்வுறா ஆனா கொக்குறம் தோன்றிய மாறா கெட்டா மறக்க பரவாயில்ல
1: You're listening to House Party with Latifa T.
2: On Triple J.
3: Settle down,